மலை மகளோ அகமதனி சம்மலரோ நிலவோ மலை மகளோ சக சக சனித நித நித நித மத நித நித மகத தகம